ஆர்தமை உஷ்ணஜலமேனியுள் தோடனியுடு தோடினத்தானமாட போடுவோ. அந்த செல்தமு அந்த செல்தமுல் எப்புடற